0: ஆஸ்ட்ரியா எஃப்எம் 90 நாடினுப்பும்.
1: இருள்மூடி வழிகளில் அறிவின் வெளிச்சமாய் அக்ஷரங்களோட லோகத்தை காணிச்சு தருந்தவர், ஒரு தலைமுறையுடைய சொப்னங்களுக்கு ஜீவൻ പകർന്ന കാലം കണ്ട ഏറ്റവും മികച്ച ശില്പികൾ, അധ്യാപകർ. ഇന്ന് ഒക്ടോബർ 5 ലോക അധ്യാപക

0: ஸ்ரேயா எஃப்எம் 90 நாடினுப்பும் நாட்டார் குப்பம்.
1: டைம் செக் செக்
2: ஸ்டுடியோ கிளாக்கில் இப்போ சமயம் கிருத்தியம் 12 மணி. தி டைம் இஸ் 12 ஓ கிளாக்.

0: விஷால் ஆப்டிகல்ஸ். மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா. இனி அறிவு மாஷயங்களும் வாய்ச்சறியாம். ஆசிரிய மாதிரிநாடு மாசிகையுடைய வரிக்காராகன் நீங்களுக்கும் சுவர்ண அவசரம்.
1: நம்முடைய சர்காத்மக சிருஷ்டிகள் மாதிரிநாடிலூடே நாடறியட்டே. மாதிரிநாடு ஜீவகாருண்ய மாசிக வாய்க்குக, வரிக்காராவுக. கூடுதல் விவரங்களுக்கு 9447789863 என்ற நம்பரிலேக்கு பந்துபடாம்.
2: கிளாசிக் ஹிட்ஸ் ஆஃப் தி ஹவர்.

அருண கிரணமணியும் உதயமதிலுதிரும் சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அழுகும் பிரேம சாயுஜ்யம் அசிதலாசிதலாசியம் சரசமதுர சுமசரங்களை அமிர்த பொழின பிரணய பரித

0: நாடினொப்பம் நாட்டருகப்பம்.
1: தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்.

தங்கடி தங்கடி சாதரி கடதி தக்கட்டத்தின் தக்கட்டத்தின் தக்கட்டத்தின் தக்கட்டத்தின் தக்கட்டத்தின் தக்கட்டத்தின் தக்கட்டத்தின்